ஆசை பொண்ணு சேர்த்தி அந்த சேலம் கூட கொல்லுங்க. முதல் குச்சியாட்டே முதல் பப்பா போய் முதல் பப்பா தாரி முதல் குச்சி நின்ன ஊட கூடாது அவங்க கேரி நேரம் கூடாது முதல் குச்சி மகுனை ஜாபராக மாசாங்க செய்யலும் தேசகுழியால் சின்ன முன்ன மாதிரி ஒன்று சாதி என்ன போறோம் கோகம் எல்லாம் தள்ளி மோட்டிடாசோனே நெட்மன் சோ நீ மோட்டு சீதி வந்த மோட்டி அந்த தும்பி சுயாம காரிக்கு மோட்டு ஹைசா அண்டாமா தண்ணிய மக்கும் பெல சுயாம காரிக்கு பொண்ணு ஹைசா அண்டாமி